கருத்தோம் சேர்கி கருத்தோம் சேர்கி மோஜுரு முண்டாய மரியங்கு அகலாச்சி தம்பதும் ஜாய் அஜரத்து மக்கத்ஞங் முண்டாய் மச்சந்தர் அக் அவசாஜு முண்டாய் மச்சந்தர் கேஜ் மக்கத்ஞங் முண்டாயோதுன் போயம் கிருபெல்லா சிந்திக்கேத் அல்சாது புபேல் வச்சுல் பரட்டோ அஜரத்துண்ட சேசேன் Nafisa ya itoy nyani Amadou Marianne

மஞ்சா மிஞ்சா மிஞ்சா மச்சாமே மச்சக்கோ மச்சகாரம் ஜெய் சம்பீர் ஜெங்க என்றோ பத்தி கமலான் சம்பீர் முங்க என்றோண்டங்கான் மிஸ்டேர் முசாலயா.